0: அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது.
1: அன்பே குடும்ப வாழ்வின் பண்பு, அறமே அதன் பயன்.
2: Family life characterized by love will have the fruits of virtues and happiness.
0: அறத்தாற்றின் இல்வாழ்க்கையாற்றின் புறத்தாற்றில் போவோய் பெறுவது எவன்?
1: இல்லற நெறியில் இல்லாதன வேறு நெறியில் உண்டோ?
2: Happy family life is the surest path in the pursuit of virtuous living.
0: இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை.
1: இல்லறத்தோரே முயற்சியுடையோரில் உயர்ந்தோர்.
2: One who participates in happy family life is the best aspirant of virtues.
0: அறன் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, அகுதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று.
1: பிறரால் பழிக்கப்படா இல்வாழ்க்கையே நல்லறம்.
2: Family life in itself is a virtue, and it is even greater when it sets a good example for others.
0: இல்லதென் இல்லவள் மாண்பானால் உள்ளதென் இல்லவள் மானாக்கடை.
1: உடைமையும் இன்மையும் பண்புடை மனைவியால் அமையும்.
2: A good wife makes a man rich in everything.
0: புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை.
1: புகழுடை மனைவி இல்லையேல் ஆடவருக்கு ஏது பீடு நடை?
2: With a wife who does not bring dignity and honor, a man will not be able to walk tall in front of those who despise him.
0: தற்காத்து தற்கொண்டார் பேணி தகைசான்ற சொற்காத்து சோர்வு இலாள் பெண்.
1: தன்னோடு கணவனையும் சொல்லையும் காப்பாள் சோர்வில்லா மனைவி.
2: A good wife protects herself, her husband, and the good name of the family.
0: மங்களம் என்ப மனைமாட்சி மற்று அதன் நன்கலம் நன்மக்கட் பேறு.
1: மனையாளின் நற்பண்பே நல்லறம், மக்களே நல் அணிகலம்.
2: A good wife is the beauty and happiness of the family, while good children are its fine ornaments.
0: அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறு கை அளாவிய கூழ்.
1: தம் குழந்தை அலைந்த கூழ் அமிழ்தினும் இனிது.
2: Food messed up by the tender hands of one's children is more delicious than divine nectar.
0: மக்கள் மெய் தீண்டல் உடற்கு இன்பம், மற்று அவர் சொல் கேட்டல் இன்பம் செவிக்கு.
1: தம் குழந்தை தொட உடலுக்கு இன்பம், சொல் கேட்க காதுக்கு இன்பம்.
2: A child's touch is a pleasant thrill to the parent, and a child's speech gives much pleasure to the parent's ears.
0: குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்.
1: மழலை சொல் கேளாதோர் குழலும் யாழும் இனிதென்பர்.
2: To parents, the speech of their little children sounds more enchanting than the music of flutes and harps.
0: தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண் உயிர்க்கு எல்லாம் இனிது.
1: தம்மை விட தம் மக்கள் அறிவுடையோராதல் உலகோர்க்கு இன்பம்.
2: Children who are more intelligent than and who are wiser than their parents are a source of happiness to all beings of the world.
0: இன்று பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய்.
1: தம் மகன் புகழ் கேட்டாலே தாய்க்கு பெற்ற பொழுதினும் பெருமகிழ்ச்சி தரும்.
2: A mother rejoices at the birth of her child, and she rejoices even more so when the community praises the child as a good person.

GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.

இந்த இனிய இரவு நேரத்தில் அமெரிக்க தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இனிமையான தமிழில் கொஞ்சம் குரலில் மனதை மயக்கும் பழைய பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவின் மடியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் இரவின் இனிமையை சுவைத்திருக்க. இது அமெரிக்க தமிழ் வானொலி.

தேமிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

0: டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.
1: பத்தும் பத்தும் வாடப்போரா, பத்தும் நிற்கும் வாடப்போரா, பருவ கால கதைகள் சொல்வேன் நீயா. ஓ பத்தும் பத்தும் வாடப்போரா, பத்தும் நிற்கும் வாடப்போரா, பருவ கால கதைகள் சொல்வேன் நீயா. ஓ பத்.

0: ஓ பக் பக் பக் பக்கும் பக்கும் பாடப்புறா.
1: நான்
2: துரத்தி வந்த மான் இங்க ஓடி வந்தது, அதை தேடி
1: வந்திருக்கேன். முருகன் தேடி வந்தானாமே, அதே போல மானை தேடி வந்தியா?
2: நான் வள்ளிமான தேடி வரல, புள்ளிமான தேடி வந்திருக்கேன்.
1: கேளுங்க லேடி பெண்டுகளா, கேளுங்க. அந்த புறத்து நந்தவனத்துல ஐயா மானே தேடி வந்தார.

0: பொம்பளைங்க மாதிரி இல்லையே, ராட்சச கூட்டங்க மாதிரில இருக்கு. இருக்கட்டும்.
1: ஏய்
0: வாங்க.

தேவிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு குளோபல் சென்டர் ஃபார் சித்தா .org என்ற இணைய முகவரியை நாடவும்.
1: உறங்கையிலே பானைகளை உருட்டுவது பூனை குணம், காண்பதற்கே உருப்படியாய் இருப்பதையும் கெடுப்பதுவே குரங்கு குணம்.

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

இரவு மடியில் நிகழ்ச்சியில் தேன் சொட்டும் பழைய பாடல்களை கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள். மனதை மயக்கும் இனிய பாடல்களை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியோடு. மீண்டும் நாளைய இரவின் மடியில் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.

தங்க தமிழீழ மண்ணில் ஒரு தலைவன் பிறந்தான், தமிழீழ நெஞ்சங்களிலெல்லாம் தம்பி நிறைந்தான் என்று களிப்படைந்து கானம் இசைக்கும் காளை ஒருவன்.

நீங்கள் கேட்கும் இந்த நிகழ்ச்சி ஈழப்பாடல்கள் நேரம். இந்நிகழ்ச்சியில தமிழீழத்திலிருந்து வெளிவந்த பாடல்கள் ஒலிபரப்பாகும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சும்

விண்ணோடு மேளச்சத்தம் என்ன, மண்ணோடு சின்ன துரல் என்ன.

0: குக்கிங்கா? டெய்லி நான் தானே பண்றேன். இன்னைக்கு வாழ் வந்திருக்கா, நீயே பண்ணு
1: ப்ளீஸ். அடு டேய், அப்பனா கேவலமா இருக்கும்.
0: பரவாயில்ல, எவ்வளவு கேவலமா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன், நீயே பண்ணு.
1: டேய் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்
0: ஏன்டா அப்படி பண்ற?

சந்தனத்தை கரைச்சு தாடா கண்ணத்துல பூச, தட்டு வரிசையை பிரிச்சு விடா ஊரே முறைச்சு பாக்க. தம்பி என்ன பெத்த பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டா.

0: என்னடா
1: என்ன சொல்லணும்?
0: மாலாக்கா, ஐ லவ் யூ. ஒண்ணு இல்ல.
1: ஏய், சிரிக்கிறீங்க தம்பி? இன்னொரு வாட்டி சொல்லுடா.
0: மாலாக்கா, ஐ லவ் யூ.
1: ஏய், சிரிக்காதீங்க. உங்களை யாருக்காவது இப்படி சொல்லணும்னு தோணுச்சா? என் தம்பி என்ன சொல்றான்? அவன் சொல்லும் போதே மாலாக்கா ஐ லவ் யூ சொல்றான். என் தம்பி அக்கா என்ன அவ்வளவு லவ் பண்றான் இல்லையா செல்லம்? வாங்க. அட, சும்மா வாங்க சார். என் ஆசை தம்பி, வாடா.
0: உட்கார். ஏங்கா, எல்லாரையும் அடிப்ப, என்னை மட்டும் அடிக்க மாட்டேன். எல்லாரையும் திட்டுவ, என்னை மட்டும் திட்ட மாட்டேன். என்னை பார்த்து பார்த்து சிரிப்ப, ஆனால் எனக்கு மட்டும் ஹோம்ஒர்க்கே கொடுக்க மாட்டேன். ஏங்கா, இந்த ஊரில் இருக்க எல்லாம் காலி பசங்களும் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, நான் பண்ணக்கூடாதா?
1: இந்த ஊர்லேயே நான் லவ் பண்ணுற ஒரே ஒரு ஆள் நீ தான்டா. நானும் என் தம்பியை அவ்வளோ லவ் பண்ணுறேன்.

0: GCSMR குளோபல் சென்டர் ஃபார் சித்தா மெடிசன் அண்ட் ரிசர்ச் இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: என்னடே அறிவிருக்க அவனுக்கு, பொறுக்கி புறம்போக்கு வயிற்று சொல்றதானே திக்கிற. படிக்காத முண்டோன்னு சொல்லி கிளிப்பிள்ளை சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொன்னேன், கொண்டு விட்டுட்டே. தமிழ்நாட்டில் ஒரு அக்யூஸ் கட்டிபிடிச்சு அழுத ஒரே ஒரு போலீஸ் ஆபீசர் நீதானா? இதுல தப்பு தப்பா என்னமா இங்கிலீஷ் வேற சொல்ற? என்ன நம்ம பேசுவே பேசுறா, ஏதாவது பேசுறா? என்னடா அப்படி முறைக்கிற, என்ன முறைக்கிற, என்னடா திருட்டு மொழி பிடிக்கிற, உங்ககிட்ட என்னடா
2: பேச்சு? சொல்றேன், மாமூல் வாங்கி பிரியாணி சாப்பிட்டப்ப லெக் பீஸ் பூரா நீ தின்னு எனக்கு குஸ்கா மட்டும் கொடுத்த, வளரபுல ஆச்சு திருந்து போடணும் பேசாம இருந்தேன். அதுக்கு நீ காட்டுற விசுவாசமா இது?
1: தப்பிச்சு போயிட்டா என்னடா பண்றது?
2: இப்ப நீ இன்ஸ்பெக்டர் போய் எவ்வளவு மேட்ச் பண்ணுமோ அவ்வளவு மேட்ச் பண்ணுப்பா, நான் எங்க இருந்தாலும் சோலாமா போய் தூக்கிட்டு வந்துடுறேன். என்ன நம்புப்பா, திருட்டு பயவுல சென்டிமெண்டா பேசி பேசி என் வேலைக்கு வெடி வெடித்து இன்னைக்கு தரைக்கு ஆயில் போட்டு துடைக்க விட்டானே தர பயவுள்ள. ஏ கட்ட பயலே, என்னைக்காச்சும் நாளைக்கு நேக்கா சேஷனை கூட்டி வந்து சூழலையே மிதிச்சோம் சாணியை நான் பிரிக்கல. என் பேர் என்கவுண்டர் ஏகாம்பரம்னா, நான் தான் தாய்ப்பாசத்துல வலிக்கு விழுந்துட்டேன். நீயாவது நான் கடமை வரும்போது அவனை தாவி பிடிச்சி ரெண்டு தட்டு தட்டி உள்ள நிலையிருக்கவனா? என்ன நான் பாட்டு பேசிருக்கேன், இது எங்கயோ பாத்துக்கிட்டு எங்க இங்க
1: இருக்கா?
2: எவ்வளவு தைரியம்? ஏற்கனவே பண்ண தப்பு தான் அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் வீட்டை தொடக்க விட்டுருக்கான். இப்ப மேற்கொண்ட பொண்ணுக்கே நூல் விடுறிய, தெரிஞ்சுனா உனே தூக்கி போட்டு மிதிக்க இல்லாம என்ன தொங்க விட்டு அடிப்பாங்க. இந்த மாதிரி அந்த இடம் சுத்தமாயிருச்சு, இப்ப அழுக்கு உன் மனசுக்குள்ள இங்கேயும் தான் இருக்கு. நீ இங்க வந்து ரெண்டையும் தொட, நான் அங்க போய் அதை தொடக்கிறேன். கடுப்பு போ, ஒரு தடவை அடிச்சா பயந்துரும். நீ எத்தனை தடவை அடிச்சாலும் உனக்கு எப்பயுமே மேல அதிகாரி நான் தான், அதை தெரிஞ்சுக்க.
1: இப்படி கேவலமா வீட்டை துடைக்கிறத விட பேசாம ராஜினாமா பண்ணிட்டு போங்க.
2: எதுக்கு நான் ராஜினாமா பண்ணவன? ஏன் ஏட்டே அவளைக்கு நீ வரலாம் பாக்குறியா? அது நடக்காது. இந்த மாதிரிப்பா, இதுக்கு முன்னால இருந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் காரு, அவர் என்னை வேலையை விட்டு விரட்டுறதுக்காக கக்கிசிய கிளம்பி சொன்னாரு. அப்பயே நான் ஆசரல. ஏன் நான் பாக்குற போலீஸ் உத்தியோகத்தை காப்பாத்தியாகணும், அதுக்காக நான் என்ன பண்ணாலும் தெரிஞ்சுக்க. ராஜினாமா பண்ணுவான், ராஜினாமா.
0: நேரடி வணக்கம், இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

0: நாம் காதல் கொண்டார் நமக்கவன் செய்பவோ தாம் காதல் கொள்ளா கடை.
1: ஒருதலை காதலால் யாது பயன்?
2: What good can my beloved do for me if he does not reciprocate the love I have for him?
0: வீழ்வாரின் இன்சொற் பெறாது உலகத்து வாழ்வாரின் வன்கணாரில்.
1: காதலருக்கு அன்பில்லை எனினும் அவர் புகழ் கேட்பதே எமக்கு இனிமை.
2: No one has a heavier heart than a woman who must live without the words of her beloved.
0: விடாது சென்றாரை கண்ணினால் காண படாதி வாழிமதி.
1: பிரிந்து சென்றவரை காணும் வரை நிலவே நீ மறையாதே.
2: Do not go away, O pleasant moon, until my eyes again see my beloved who has gone away.

டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட் அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

0: இனிமையான பாடல்கள் இடைவிடாமல் கேட்டு மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.
1: இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: வணங்குமே.
1: அமெரிக்க தமிழ் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். நான் புளோரிடாவிலிருந்து மேகலா ராமமூர்த்தி. அனைத்து மகளிருக்கும் என்னுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மகளிருக்கு எதிரான அனைத்து வகை சுரண்டல்களில் இருந்தும் அவர்களை மீட்டெடுத்து அவர்களுக்கான உரிமைகளை வழங்குவதை அடிப்படையாக கொண்டது இந்த மகளிர் தினம். தொடக்கத்தில் பெண்ணை மையமாக கொண்ட தாய்வழி சமூகமாகவே இந்த உலகம் இயங்கியது. காலமாற்றத்தில் பெண் இல்லத்துக்கு மட்டுமே அரசியாக்கப்பட்டால் பெயரளவில் அவளுடைய கல்வி கற்கும் உரிமை உள்ளிட்ட அனைத்துமே அவளிடமிருந்து பறிபோயின. பிள்ளைகளை ஈன்று புறந்தெறுதலும் அடுக்களை பணிகளுமே அவளுக்கு உரியவையாயின. மாற்றம் ஒன்றே மாறாதது என்ற தத்துவத்தின் அடிப்படையில் மீண்டும் காலம் மாறியது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ஆங்கிலேயர்கள் உருவாக்கிய இருபாலருக்குமான கல்விக் கூடங்களின் பயனாய் பெண் பள்ளி சென்று கல்வி கற்றாள், பொருளாதார தற்சார்பு பெற்றாள். முற்போக்கு சிந்தனையாளர்களின் முழக்கங்களாலும் முயற்சிகளாலும் தான் இழந்த சமூக உரிமைகளையும் அவள் அடைந்தாள். இந்த 21ஆம் நூற்றாண்டில் ஆண்களுக்கு நிகராக, ஏன் ஆண்களை விஞ்சிய வகையில் பெண்கள் பல் துறையிலும் சாதனை புரிந்து வருவதை காண முடிகின்றது. ஒரு பெண்ணாக அது எனக்கு மிகுந்த பெருமிதத்தை தருகின்றது. பெண்களுக்கான இந்நாளில் நான் சொல்ல விரும்புவது ஒன்றுதான். பெண்ணே, உனக்கான லட்சிய பாதையை நீயே வகுத்துக்கொள். அதில் நீ நடை போட பிறரால் வரும் தடைகளை தகர்த்து துணிச்சலாய் முன்னேறு. வெற்றி நிச்சயம்.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: கலிபோர்னியாவில் நேரம் தற்பொழுது காலை 6 மணி. நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

இந்த இனிய காலை பொழுதில் அமெரிக்க தமிழ் வானொலியுடன் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொழியுகின்ற ஒவ்வொரு துளி வான்மழையும் பொன்னானதுதான். அது போலவே புலருகின்ற ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் வாழும் நம் எல்லோரின் முன்னேற்றத்திற்கானதுதான். புத்துணர்ச்சியோடு இந்நாளை தொடங்குவோம். புலர்ந்திருக்கும் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிதாக வாழ்த்துகிறது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழுண்டு தமிழ் மக்களுண்டு, இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழ் என்று தோல் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு என்று பாவேந்தரின் வாக்கோடு அன்னை தமிழை வாழ்த்தி இந்நாளை தொடங்குகிறது உங்கள் அமெரிக்க தமிழ் வானொலி.

அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட பின்னணி படகன் சத்யன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

0: அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது.
1: அறமல்லாதன செய்யினும் புறத்தே பழித்து பேசாமையே நல்லறம்.
2: A person of unethical words and deeds is even worse if he slanders others.
0: கண் இன்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன் இன்று பின்னோக்காச் சொல்.
1: நேராக கடுஞ்சொல் கூறினும் கூறுக புறம் பேசாதே.
2: If you cannot resist using harsh words, say it to the person's face. Never say it behind a person's back.
0: பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர்.
1: இன்சொல்லால் நட்பு கொள்ளார் புறங்கூறி உறவை பிரிப்பார்.
2: Those who do not nurture friendship with a good smile and gentle words will slander even kinsmen.
0: ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு.
1: பிறர் குறை போல் தன் குறை கண்டால் உண்டோ தீமை.
2: Human existence would be much better if everyone would look at their own faults as much as they look at the faults of other people.
0: சொல்லுக சொல்லிர் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலாச் சொல்.
1: பயனற்றதை நீக்கி பயனுடையதைச் சொல்.
2: When you speak, speak purposefully and avoid unnecessary words.
0: தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும்.
1: தீமை தருவதால் தீயனவற்றை தீயினும் அஞ்சுக.
2: Fear evil more than you would fear burning fire, for one evil deed leads to another.
0: கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எண்ணாற்றும் கொல்லோ உலகு.
1: மழை போல் பயன் எதிர்பாராது உதவ வேண்டும்.
2: Rain clouds send rain to the earth, expecting no payment. In the same way, good people serve society without seeking anything in return.
0: தாளாட்டி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு.
1: முயற்சியால் ஈட்டிய பொருள் தக்கோர்க்கு உதவும் பொருட்டே.
2: The wealth we earn through tireless hard work should be shared with the needy and the worthy.
0: நயனுடையான் நல்கூர்ந்தான் ஆதல் செய்யும் நீர செய்யாது அமைகளாவாறு.
1: உதவி செய்ய இயலாமையே நல்லோருக்கு வறுமை.
2: One pain that poverty brings to a large-hearted person is the inability to help those in need.

0: பாரதி ஆசையுள்ள காதலன். பாட வந்திருப்பவர் கணியன்.
1: என்னது என்று நினைக்கிறேன் சகி என்று சரணவெய்தினேன். நினைக்கிறேன் கணமா உன்னை.

0: கண் பாராயோ ஒன்னுக்கு சேராயோ கண்ணம்மா கண்ணம்மா கண்ணம்மா நன்றி.
1: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
2: நேரடி வணக்கம், இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் ஊடாக.

GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு global center for siddha.org என்ற இணைய முகவரியை நாடவும்.

என் மனசில் நேற்று வரைக்கும் எதுவுமே இல்லை. ஆனால் அவன் வந்ததுக்கப்புறம் இப்போ இடமே இல்லை. வெறுமையாக இருந்தேன்னா முழுமையான மாதிரி ஒரு நிறைவு. சுத்தியிலும் பணியாக இருந்தாலும் மனசு வேர்க்குது. என்னடா இது புதுசாக இருக்குன்னு சிரிக்க தோணுது. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனால் ஏதோ ஆச்சுன்னு மட்டும் தெரியுது. அவளை மறுபடியும் பார்த்தா இங்கே இருந்துருவேன் இல்லைண்ணா.

அந்தர் ஜூட்டுக்கு நான் அந்தர் சூட்டுக்கு நான் வந்தர் ஜூட்டுக்கு நான் இப்போது ஜோடு அந்தர் சூட்டுக்கு நான்

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி தமிழ் எங்கள் மூச்சு. இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மேட்டுக்கள் புதுசு. இதோ இன்றைய மேட்டுக்கள் புதுசை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் எங்கள் திரிவாய் உங்களுக்காக.

இனிமையான பாடல்கள் இடைவிடாமல் கேட்டு மகிழ்ந்துட தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. நாம் இப்போ அடுத்து கேட்க இருக்கிற நிகழ்ச்சி ஸ்மில் நேரம். ஆமாங்க, ஸ்மில் நேரம். நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரமகுமார் சக்திவேல். இந்த ஸ்மில் நேரத்தில் நேயர்கள் அவங்களுக்கு பிடித்த பாடலை பாடி நம்மளுக்கு அனுப்பி வர்றாங்க. அந்த பாடல்களில் தேர்வு செய்த சிறந்த பாடல்களை நம்ம இப்போ கேட்டு ரசிக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நிகழ்ச்சியில் முதலாவது நம்ம கேட்க இருக்கிற அழகான பாடல் மதுரை மாளிகையில் மந்திர மாளிகளால் அப்படின்ற ஒரு அழகான பாடலுங்க. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ராஜபாஷ் ரங்கதுரை. இந்த பாடலை நம்மளுக்காக பாடி அனுப்பியிருக்கவங்க திரு சுந்தரராஜன் அவர்கள், தமிழ்நாட்டிலிருந்து. கூட பாடியிருக்கவங்க திருமதி ஸ்ரீவித்யா அவங்கள். பாடலை ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க, கேட்டு ரசிக்கிற மாதிரி இருக்குது. வாங்க பாடலை கேட்போம்.

நிகழ்ச்சியில் இரண்டாவது பாடலை நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். அழகான பாடல் ஆர் ஆர் ஆர் அப்படின்ற திரைப்படத்தில் வந்து கொம்பா உன் காடா அப்படின்ற ஒரு அழகான பாடலுங்க. இந்த பாடலை பாடியிருக்காங்க செல்வி ஹாஷினி. இந்த பாடலை கேட்கும் பொழுது இது நிஜமாவே திரைப்படத்தில் வர பாடல் தானா, அந்த பாடல் எடுத்து பாடப்பட்ட பாடலான்னு தெரியல, அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க. வாங்க பாடலை கேட்டு ரசிப்போம்.

நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம கேட்டு ரசிக்க போகிற அழகான பாடல் பாரதி அப்படின்ற திரைப்படத்தில் இருந்து நின்னை சரணடைந்தேன் அப்படின்ற அழகான பாடலுங்க. இந்த பாடலை ரொம்ப ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க செல்வி யாழினி அவர்கள், ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க. இவங்க அமெரிக்காவிலேருந்து பாடல் அனுப்பியிருக்காங்க, வாங்க பாடலை கேட்டு ரசிப்போம்.

நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம கேட்க போகிற அழகான பாடல் இளமை ஊஞ்சல் அடுகிறது அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரே நாள் உன்னை நான் நிலாவில் பார்த்தது அப்படின்ற ஒரு ரொம்ப அழகான பாடல். இந்த பாடலை நம்மளுக்காக சிறப்பாக பாட அனுப்பியிருக்காங்க மலேசிய பாடகர் திரு திலீப் பெருமன் அவர்கள். உங்களுடைய குரலும் உன்னிகிருஷ்ணன் அவங்களுடைய குரலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். வாங்க பாடலை கேட்டு ரசிப்போம்.

0: நேர்களே, நீங்கள் பாடல் கேட்டிருப்பீங்க, பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த நிகழ்ச்சியில் உங்களோட பாடலும் என்னப்பறணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா? உங்களோட பாடலை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 9443644336. அடுத்த வாரம் இன்னும் அழகான பாடலோட உங்களை சந்திக்கும் முறை விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராம்குமார் சக்திவேல். நன்றி, வணக்கம்.
1: பையில 10 பைசா இல்லாத நேரத்தில் பசி கபகபன்னு எடுக்குதே. பகவானே, உன்னை நம்பி ஹோட்டலுக்குள்ள வந்தப்பா, வெளியே வரப்ப மனசு வகுறு நிறைஞ்சு போகணும். வாங்க சார், சப்ளை சார், வாங்க.
2: அழியறானே.
3: GCSMR, Global Center for Siddha Medicine and Research. இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிணிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் பாவியர் உலகத்தை அடுத்து அலங்கரிக்கின்றது சமையல் குறிப்புகள். நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ் உங்களுடன்.
1: எல்லோருக்கும் வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. அமெரிக்க தமிழ் வானொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாவையர் உலகம். பாவையர் உலகத்தில் அடுத்து நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ். இலகுவாக ருசியாக எப்படி சமைக்கலாம் என்று என் சார்பிலான சமையல் குறிப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்க வேணும் என்று சொல்லி இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய சமையலுக்குள்ள போவோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சூப்பர் ஃபிங்கர் லிக்கிங் சிக்கன் விங்ஸ் அப்படி செய்யறேன்னு சொல்லித்தரேன். வெரி டேஸ்டாக இருக்கும். அதோட செலரி கேரட்ஸ் எல்லாம் வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும். இதை எப்படி செய்கிறேன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். முதல்ல சிக்கன் விங்ஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் அதை பார்ப்போம். சிக்கன் விங்ஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து சிக்கன் விங்ஸ் 2 pounds பேக், 2 to 3 pounds அப்படித்தான் வச்சுருப்பாங்க. மற்றது விங் சோஸ் ஸ்டோர் போர்டில் வாங்கலாம் நீங்கள்.

வந்து ஒரு குவார்ட்டர் டீஸ்பூன், அப்படி இல்லாட்டி சிராச்சா சாஸ், அந்த ஹாட் சாஸ் அது உங்களுக்கு பிடிக்குமென்னா நீங்கள் அதை எடுக்கலாம். எனக்கு அது பிடிக்காது, அதால் நான் சில்லி பவுடர் தான் நான் போடுறேன். நான் தேன் வந்து ஒரு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அது இந்த விங்ஸ் வந்து ஒரு கொஞ்சம் ஸ்வீட்டோடு இருக்கிறதுல சூப்பராக இருக்கும். ஒரு உப்பு புளிப்பு உரைப்பு அப்படி செய்கிறதுல நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் தேன் ஆட் பண்ணுறேன் நான். நீங்கள் தேன் இல்லை என்று சொல்லி சொன்னால் ஒரு டீஸ்பூன் சீனியும் போடலாம். நீங்கள் இந்த கச்சப்லேயும் கொஞ்சம் ஸ்வீட் இருக்குது, ஆனால் நீங்கள் அதை விட இப்படி இது கொஞ்சம் சேர்க்கல ஒரு வித்தியாசமான டேஸ்டாக இருக்கும். அடுத்து பிளெயின் மா, கோதுமை மா, அது வந்து ஒரு கப், அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் கோன் ஸ்டார்ச், எண்ணெய் பொரிக்கிறதுக்கு ஏற்ப, சால்ட் டு டேஸ்ட், இவ்வளோ தான் தேவை. இது சிக்கன் விங்ஸுக்கு. இப்போ அந்த வெஜிடபிள்ஸ் வைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு தேவையான பொருட்களும், அந்த அதுக்கு ஒரு சோஸ் மேக் பண்ணணும், அதுக்கு தேவையான பொருளையும் சொல்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து செலரி, பேபி கேரட்ஸ், அப்படி பேபி கேரட்ஸ் கிடைக்காட்டி நீங்கள் மெட்டை கேரட்டை செலரி ஸ்டிக்கிற அளவுக்கு, அந்த எப்படி எந்த அளவுக்கு செலரியை வெட்டுறீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் கேரட்ஸையும் வெட்டி எடுக்கலாம். ப்ராக்கலி, காலிஃப்ளவர், அந்த இதெல்லாம் தான் தேவை அதுக்கு. அதுக்கு நீங்கள் அது இதெல்லாம் ஆப்ஷன், நீங்கள் விரும்பினால் இதை எடுக்கிறது. நீங்கள் இந்த ப்ராக்கலி காலிஃப்ளவர் வேணாமென்று சொல்லி சொன்னால் செலரியும் கேரட்ஸும் போதும். பிறகு இதுக்கு தேவையான சோஸ் செய்கிறதுக்கு 3/4 கப் தயிர், 1/4 கப் மயனைஸ், 1 பல்லு கார்லிக், அந்த உள்ளி, உப்பு சுவைக்கேற்ப, பெப்பர் பவுடர் சுவைக்கேற்ப, இவ்வளோ தான் இதுக்கு தேவை. இப்போ எப்படி சிக்கன் விங்ஸை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சிக்கன் விங்ஸை வடிவாக கழுவி ஈரம் இல்லாமல் துடைச்சிட்டு அந்த டிப்ஸை வெட்டி போட்டு அதை ரெண்டு ரெண்டாக வெட்டி விடுங்க, ரெண்டு ரெண்டாக வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. அந்த சிக்கன் விங்ஸில் மேற்பக்கம் 2-3 பீஸாக இருக்கும், அந்த டிப்ஸை மட்டும் வெட்டிட்டு மற்றதை ரெண்டாக்கி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. தோலை எடுக்காதீங்க, தோல் அப்படி இருக்கணும், அப்போ தான் அந்த டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை பெரிய போலண்டுக்குள்ளே போட்டுட்டு அதுக்கு மதுக்கில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் மா போடுங்கோ. 3 டேபிள்ஸ்பூன் மா போட்டால் காணும், எனக்கு காணும். நான் 1 கப் சொன்னேன், நான் சிலருக்கு கொஞ்சம் கூடுதலான மா போட்டு பிறட்டுறது விருப்பமாக இருக்கும், அது தேவையில்லை. 3 டேபிள்ஸ்பூன் காணும், அதோட 1 டேபிள்ஸ்பூன் கான்ஸ்டாஜையும் போடுங்கோ. கொஞ்சம் உப்பும் போட்டு ஒரு பிஞ்ச், கணக்க தேவையில்லை, ஒரு கொஞ்சம் உப்பும் போட்டு பிறட்டுங்கோ. கொஞ்சம் பிறட்டிட்டு ஒரு 5-10 நிமிஷம் விட்டுட்டு அடுப்பில் சட்டியை வச்சு எண்ணெயை போதுமான அளவு, பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை விட்டு அதை ஹீட் பண்ணுங்க. எண்ணெய் கொதிச்சா பிறகு ஒரு அளவான ஹீட்டுக்கு கொண்டு வந்துடுவோம். கொண்டு வந்துட்டு இப்போ அந்த சிக்கன் விங்ஸை போட்டு ஒவ்வொன்றா ஒன்றா போடுங்க. அதுக்குள்ள வடிவாக போட்டுட்டு நிறச்சி போட வேண்டாம், ஒரு 6-7 துண்டு ஒரு தரத்தில் பொரிகிற மாதிரி, அப்போ தான் வடிவாக பொரியும், கிறிஸ்பாக பொரியும். இல்லாட்டி அது கிணக்க கூடின உடனே எண்ணெய் சூடு குறைஞ்சி தண்ணியும் விடுற தன்மை வந்துடும். அப்போ எண்ணெய் ஹீட்டாக இருக்கீங்களா, அந்த தண்ணி வந்து விடாமல் டக்கண்டு வடிவாக பொரியும். இது பொரிஞ்சு கொண்டிருக்கிற இதே நேரம் நீங்கள் இன்னொரு போலுக்குள்ளே சிக்கன் விங் சோஸையும் கச்சப்பையும் தேனையும் விட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணுவோம், அடிச்சு ஃபுல்லி தரோவாக மிக்ஸ் பண்ணினா பிறகு டேஸ்ட்டை பாருங்கோ, சூப்பராக இருக்கும். உங்களுக்கு உப்பு தேவை அல்லது வேறு எதுவும் ஆட் பண்ணணும், ஸ்வீட் தேவை இன்னும் என்று சொல்லி சொன்னீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதுக்குள்ளே போடலாம். இதுக்குள்ள தனி மிளகாத்தூளையும் அல்லது அந்த சிராச்சா சோஸ் கொஞ்சமும் போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பீட் பண்ணி அது இருக்கட்டும். இன்னும் ஒரு பிளேட்டை செட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, அது இருக்க வேணும். அதுக்கு இந்த எடுத்து வைக்கிறதுக்கு அதுக்கு நாப்கினோ எதுவும் தேவையில்லை, ஒரு தனி பிளேட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. சிக்கன் விங்ஸ் பொரிஞ்சா பிறகு ஒரு கப், இப்போ இந்த ஒரு பக்கம் பொரிஞ்சா பிறகு அடுத்த பக்கம் பிரட்டி விடுங்கோ. அப்புறம் ரெண்டும் வடிவாக பொரிஞ்சு நல்ல கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கும் சிக்கன். அந்த நேரம் நல்லா பொரிஞ்சிட்டுது என்று சொல்லி தெரிஞ்சது அப்படானே நீங்கள் அந்த சிக்கன் விங்ஸை ஒவ்வொண்டா எடுத்து இந்த சோஸுக்குள்ளே போடுங்க. சூட்டோட போட்டிங்கன்னா தான் அது உறிஞ்சி எடுக்கும். போட்டு கரண்டியால், முள்ளு கரண்டியால் ஒருக்கா திருப்பி விடுங்க. அந்த எல்லாம் கோட் பண்ணுற மாதிரி செய்துட்டு மெட்ட சிக்கன் விங்ஸை மெட்ட பேட்சாக பொரியுங்க. பொரிச்சிட்டு
அந்த இந்த சிக்கன்

0: இதுக்குள்ள போட்டு ஹையோடையே அங்கே எண்ணெய்க்குள்ள மெட்ட சிக்கனை போட்டுருங்கோ. போட்டு இதை வடிவாக கோட் பண்ணிவிட்டு, கோட் பண்ணின வடிவாக தரோவாக கோட் பண்ணின அப்புறம் பிளேட்டில் வடிவாக எடுக்குங்க. இப்படி எல்லா சிக்கனும் பொறித்து அடுக்கி வச்சுக்கொண்டு இதே நேரம் இது பொறித்து தண்டு கொண்டு இது செய்து கொண்டிருக்கிற நேரமே ஒரு அடுப்பில் நிறைய தண்ணி வையுங்க. இப்போ ஒரு பெரிய சட்டியில் தண்ணி வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு அதை கொதிக்க விடுங்க, நல்லா கொதிக்கட்டும். அதே நேரம் இங்கே செலரி கேரட் அதை ஒரு ஒரு ஃபிங்கர் அளவுக்கு ஒரு ஒரு விரல் அளவுக்கு வெட்டுங்க. கழுவிட்டு நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் வெட்டுங்க. ப்ராக்கலியையும் காலிஃப்ளவரையும் எடுத்து நீங்கள் நல்லா வடிவாக கழுவணும். அந்த ஃப்ளோரட்ஸை அடுத்தெடுத்து அந்த ஒவ்வொரு பூவாக எடுத்தெடுத்து வடிவாக கழுவுங்க. கழுவிட்டு ரெடியாக வச்சுருங்க. இப்போ நீங்கள் தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு காலிஃப்ளவரை போடுங்க. 1 to 1.5 minutes காணும் இந்த போட்டு. உடனே நீங்கள் எடுத்துருவானோ, எடுத்தீங்கன்னு சொன்னால் அது வந்து நல்லா க்ரஞ்சியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவன் கூட அவிய விட்டிங்கன்னா அது டேஸ்டாக இருக்காது. இந்த போடுறது மடுக்கிறது மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான் அந்த அவ்வளோத்துக்குலேயும் இருந்தால் காணும். 1 less than 1 minute இனாப். அதை வடிவாக தண்ணியை வடித்து எடுத்துட்டு ஒரு பெரிய பிளேட்டில் இந்த சோஸ் செய்யணும். இப்போ ஒரு பெரிய பிளேட்டில் வடிவாக ஒவ்வொன்றா வடிவாக எடுக்குங்க. ஒரு பக்கம் சிக்கன் விங்ஸ், ஒரு பக்கம் கேரட்ஸ், ஒரு பக்கம் செலரி, அதுக்கு பக்கத்தில் ப்ராக்கலி ஃப்ளோரட்ஸ், அதுக்கு பக்கத்தில் காலிஃப்ளவர் எல்லாம் அடுக்கிட்டு நடுவுக்குள்ள இந்த சோஸ் இந்த வெஜிடபிளுக்கு செய்த சோஸ் வைக்கவானு. இப்போ இன்னும் ஒரு சின்ன பவுல் எடுத்து அதுக்குள்ள இந்த யோகட்டையும் மயனேஸையும் அதையும் போட்டுட்டு கார்லிக்கை நல்லா ப்ரெஸ் பண்ணி ஃபைன் சாப் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு இந்த மயனேஸ் யோகட் அதுக்குள்ளே போடுங்க. போட்டுட்டு ஒரு கொஞ்சம் சால்ட் போடுங்க, பெப்பர் பவுடர் போடுங்க. போட்டு நல்லா பீட் பண்ணுங்க. பீட் பண்ணிட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஒரு டீஸ்பூன் அளவில் விடுங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தரோவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டை பாருங்க. உப்பு புளி எல்லாம் கரெக்டாக இருக்கா? கரெக்டுன்னு சொன்னால் நடுவில் வச்சுட்டு இந்த பிளேட்டை வடிவாக செட் பண்ணி அந்த ஒரு சின்ன போலை நடுவில் வச்சு இந்த சோஸ் அதுக்குள்ளே விட்டுட்டு அதில் ஒரு இடத்துல வச்சுட்டு எல்லோரும் வளைச்சிருந்து இந்த வெஜிடபிள்ஸோடு இந்த சிக்கன் விங்ஸையும் சாப்பிட அல்டிமேட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வெரி எலகண்ட்டாக பார்க்குறதுக்கு நல்ல எலகண்ட்டாக இருக்கும், நல்ல வடிவாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கோ. நாங்கள் KFC அங்கே இங்கெல்லாம் பிள்ளைகளை கூட்டி போக வேண்டிய அவசியம் இல்லை. இது ஃபன்னாகவே இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் இந்த சோஸோட இந்த வெஜிடபிளை சாப்பிட அட்டிப்பட்டு சாப்பிடுவாங்க. அவ்வளவுக்கு நல்லா இருக்கும். என்னென்னா அந்த சோஸ் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா அந்த வெஜிடபிள்ஸோட, அவ்வளோ நல்லா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவையர் உலகம். இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் பாவையர் உலகத்தில் இன்றைய நாளின் தயாரிப்பில் சிக்கன் விங்ஸ் வித் வெஜிடபிள்ஸ். செய்முறை பற்றி உங்களுடன் அளவலாவி இருந்தேன். நாளைய தினமும் இன்னும் ஒரு சுமையான உணவுடனும் அதை தயாரிக்கும் முறை பற்றியும் உங்களுடன் அளவலாவ காத்திருக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியுடன். நியோ க்ரோச்சஸ்டர் இருந்து நாம் இன்லோஜினி ஜெயராஜ். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை பாவியர் உலகத்தில் சமையல் குறிப்புகள் கேட்டீர்கள். எம்முடன் இணைந்திருந்தவர் நியூயோ க்ரோச்சஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ். தொடர்ந்து பாவியர் உலகம் உங்களுக்காக. நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த பாப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது பாப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
1: என்னடா வேலையை பார்க்காம சினிமாவில் வேற ஹீரோ மாதிரி பாடிக்கிட்டு இருக்க, பொழுதாச்சுடா வேலை.

0: ஆமா நான் அப்படி தான் பண்ணுவேன். உனக்கு என்ன?
1: அப்படியா? போன் அப்பாட குடி
2: குடுடா.
0: இந்தப்பா.
2: என்னடா அம்மா?
3: அப்பா மாறன் இந்த மாதிரி பெரிய போலீஸ் ஆஃபீஸர்னா
1: ஹீரோன்னு சொல்றாம்பா.
2: அப்படியா?
3: ம்.
2: அவன் ஹீரோ என்னடா பண்ணுவா? ம். கெட்டவங்களை அடிக்கிற மாதிரி நடிப்பான். ஆனா அப்பா
3: நொஜ மூளை கெட்டவங்களை போட்டு அடி அடி நடிப்பீங்க.
2: சரி அம்மா என்ன பண்றா?
3: இல்லப்பா.
2: இல்லையா?
1: சரிடா.
2: சரி பாப்பா கையில என்ன ஒட்டி இருக்கு? அங்கடாமா. நான் தாண்டி வந்து பாக்கணும். அப்புறம் என்ன? ஏய் இப்ப பேசவே மாட்டியா? ஏய் என்னடி? ஏய் மாரா அம்மாட்ட பேச சொல்றா. அம்மா பேச மாட்டேங்கறா.
0: மா அப்பா கிட்ட பேசுமா? ப்ளீஸ் மா, ப்ளீஸ் மா. அப்பா பாவம்
2: இல்ல
0: மா.
2: பாவம் இல்ல
3: அம்மா. வாங்கிக்கோ மா.
1: ஏய் மாரா நீ சாப்பிட்டியாடா?
4: ம். ஓகே நீ சேவா போயிட்டு வா. ஜாக்கிரதையா இரு. ஓகே.
0: ம்.
4: நீங்களும்.
1: ஓகே
4: நான் வச்சிடறேன்.
0: ஆ ஓகே
4: பை.
5: இந்தாங்க சாப்பாடு.

0: பாப்பா தூங்கிட்டு இருக்கா, எந்திரிக்க போறா.
1: வெனடி உன் பிரச்சனை, உங்க ஆத்தா வீட்டுக்கு அவள் தானே, கூட்டு போற போதுமா?
0: அதெல்லாம் வேணாம்.
1: ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க.
0: நான் அவன ஓவரா பண்ணல.
1: வந்தேன்னு வச்சுக்கோ குண்டாத்தி.
2: ஏய் என்ன பாரு,
1: ஏய் இரு இங்க பாரு, இதுக்கு முன்னாடி பேசும் மூஞ்சி டல்லா இருந்தே, பொட்டு இல்லையே, இப்ப எப்படி வந்தது?
0: அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இருந்துச்சு.
1: ஏய் நான் போலீஸ்காரன்டி, சொல்றேன்ல பொட்டு இல்லன்றல.
0: இல்ல இருந்துச்சு.
1: ஏய் இல்லடி.
0: இப்ப என்ன பொட்டு இருந்தா என்ன இல்லனா என்ன?
1: நான் கால் பண்றேன்னு போய் மூஞ்ச கழுவி பொட்டு வச்சுட்டு வந்துட்டு

0: ஏய், என்னடி ஒன்று புள்ளி தூக்கி இல்லை பேக்கை பிடி, பார்த்துட்ருக்கா? ஏய், என்னடி திரும்ப ஃபஸ்ட்டில் இருந்தா? அதான் எல்லாத்தையும் ஃபோனில் பேசி முடிச்சாச்சு இல்லடி. ஏய், நான் பேசினா கண்ணை பார்த்து பேசுறி பாரு.
1: குஞ்சி பேசிட வேணாம், கண்ணை பார்க்கறதே
2: பேசுதடி.
0: கதையாளத்து ரொம்ப பண்ண

0: போலீஸ் அம்மக்கேடையா இருக்காரு. பர்த்டே கார்டில் ப்ரொபோசலா? நீயும் லவ் பண்ணுறேன்னு எப்போ சொல்ல போகிற?
1: January 1st அவர் பர்த்டே. அன்னைக்கு இதே கார்டு அவரை கொடுக்க போகிறேன்.
0: இதே கார்டு?
1: ஆனால் இப்படியே இல்லை.

இந்த உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும் ஷாஜான் மும்தாஸ் எவ்வளோ லவ் பண்ணாருன்னு. ஒருத்தரை தவிர மும்தாஸ்

நேர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் உலகில் இடம்பெற்ற முக்கிய தகவல்களின் தொகுப்பு இதோ உங்களுக்காக. இந்தியாவின் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நடிகர் விஜய் அவர்கள் கவர்னர் முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் சீன தலைவர் இடையிலான முக்கிய சந்திப்பு இந்த வாரம் உலக அரசியலில் பெரும் கவனத்தை பெற்றிருக்கின்றது. தாய்வான் வர்த்தக போர், செயற்கை நுண்ணறிவு கட்டுப்பாடுகள் மற்றும் ஈரான் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து முக்கிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரான் தொடர்பாக மத்திய கிழக்கு பதற்றம் காரணமாக உலகளாவிய எண்ணெய் சந்தைகளில் அதிர்வு ஏற்பட்டுள்ளது. ஹர்முஸ் கடல் சந்தி பாதுகாப்பு குறித்து அச்சம் காரணமாக எண்ணெய் விலைகள் உயர்ந்த வண்ணமே இருக்கின்றன. பிரிக்ஸ் நாடுகளின் கூட்டத்திலும் இந்த விவகாரம் முக்கியமாக பேசப்படுகின்றது. இங்கிலாந்தின் பிரதமர் கீர் ஸ்டார்மர் தலைமையிலான லேபர் கட்சியின் உள்கட்சி அழுத்தம் அதிகரித்துள்ளது. சமீபத்திய தேர்தல் முடிவுகள் காரணமாக அவரது தலைமையை சவால் செய்யும் குரல்கள் எழுந்துள்ளன. அதே நேரத்தில் பிரிட்டனின் பொருளாதாரம் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக வளர்ச்சி கண்டதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. ரஷ்யா மற்றும் யுக்ரைன் தொடர்பான போர் தொடர்ந்தும் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உக்ரைனிலிருந்து குழந்தைகள் கடத்தப்பட்டதாக ரஷ்ய அதிகாரிகள் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள். காசா மற்றும் தெற்கு லெபனான் மேற்கு கரை பகுதிகளில் தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஐக்கிய நாடுகள் மனிதாபிமான நெருக்கடி மோசமடைந்துள்ளதாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. பொதுமக்களின் உயிரிழப்பும் அதிகரித்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹெய்ட்டி நாட்டின் அதிகரித்த வன்முறை மற்றும் பாதுகாப்பு சிக்கல்களால் ஜனாதிபதி தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இலட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் சர்வதேச அமைப்புகள் தெரிவித்திருக்கின்றன. உலக சுகாதார அமைப்பு ஹாண்டா வைரஸை தொடர்ந்து கண்காணிப்பதாகவும் அதன் முக்கிய தகவல்களை எதிர்வரும் வாரங்களில் வெளியிட இருப்பதாகவும் அங்கிருக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வாரம் மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவு வாரமாக உலகெங்கும் பிறந்து வாழும் ஈழத்தமிழர்கள் மற்றும் உலகத் தமிழர்களால் அனுஷ்டிக்கப்பட்டு வருவது வழக்கம். அதேபோல் அமெரிக்க வாழ் தமிழர்களின் முயற்சியின் பேராக மே 17 அமெரிக்க தலைநகர் வாஷிங்டன் மண்ணில் சிறப்பு நினைவேந்தல் மற்றும் மரநடுகை இவற்றுடன் இலங்கை போரில் கொல்லப்பட்ட தமிழர்களுக்கான ஒரு நினைவு மையமாக இந்த மரநடுகையுடன் கூடிய அடிக்கல் நாட்டும் நினைவு பதிவும் இடம்பெறுகின்றது. மே 17 அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனுக்கு அருகாமையில் இது இவ்வாறு இருக்க இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி திரு மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இன்றைய நாள் இலங்கையின் லஞ்ச ஊழல் திணைக்களத்தினால் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கின்றார். ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமான கொள்வனவு தொடர்பாக எழுந்திருக்கும் ஊழல் சம்பந்தமாக இவரை அழைத்ததாக அங்கிருக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது இவ்வாறு இருக்க 2026 பிஃபா உலகக்கிண்ண போட்டியில் முதன் முறையாக ஹாஃப் டைம் ஷோ நடத்த இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. புகழ்பூத்த பாடகிகள் மெடோனா, ஷக்கீரா மற்றும் BTS ஆகியோர் நிகழ்ச்சியில் பங்கேற்பார்கள் என அறிவிக்கப்படுகின்றது. இது 2026 உலகக்கிண்ண அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ ஆகிய பிரதேசங்களில் இந்த முறை இடம்பெற இருக்கின்றது. அதில் இந்த ஹாஃப் டைம் ஷோ இந்த முறையில் இருந்து ஆரம்பித்து வைப்பதாக ஃபீஃபா நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியின் உலகளாவிய ரீதியிலான செய்தி தொகுப்பு இந்த வாரத்துக்கு. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திப்போம். அதுவரை அன்பு தமிழ் வணக்கங்கள்.

தருகிடத்தோம்.